0: இருண்டவானில் ஒளி விதரும் சந்திரனாய் ஹிருதயவானில் வந்த மன்னவன்,
1: ஹிருதயவானில் வந்த மன்னவன்,
0: வறண்ட மண்ணில் ஒரு மதுர மாதவமாய் மறந்த மாறி பெய்த நந்தனன்,
1: மறந்த மாறி பெய்த நந்தனன்,
0: சுருண்ட கூந்தலும் ஜோதி கண்களும் சுகந்த மெய்யழகும் கொண்டவன்,
1: சுகந்த மெய்யழகும் கொண்டவன்,
0: மயங்கி வீணமசு மோக பதமலரில் மணிகள் சாத்திடும் நந்தர்